சஜ்ஜம் சகஜம் சகனம் சகரம் சத்து தங்கிட்டு தக்கிருக்கு சத்தஜம் சகஜம் சகனம் சகரம் சத்து தங்கிட்டு தக்கிருக்கு சத்தி சதன தஜனு சதனு தத்தினி சதினி சத்தனு சத்து

தரை இல்ல நந்தி அடி கீதாள மகாராஜ் ஸ்ரீ சங்கர்லால் ஜெய்ஸ்வால் கணேஷ்லால் ஜெய்ஸ்வால் ஆர் சுபம் பிரசாத் ஜெய்ஸ்வால் ஆப் சப்கி பசந்த் ஆப்கி நஜர் ஹை தலத் மஹமூத்.